0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ